0: பொறுக்கணும் நல்ல மகஸ்துக்கள்
1: எல்லாம் பொறுக்கணும் நல்ல மகஸ்துக்கள்
0: எல்லாம் பொறுக்கணும் நல்ல மகஸ்துக்கள்
1: எல்லாம் பொறு

0: காலையே பிரைஸ் அடிச்சாச்சு இல்லையா? யார் அந்த லேடி? பார்த்தா நல்ல ஃபிலிம் ஸ்டார் போலவே இருக்கு.
1: சினிமா நடிகரா? அதுக்கும் அதுக்கும் அதுக்கும் மேலே. இது பிரணயத்தின் விஷதம் சிறுமையற்ற விசுத்த ராத்திரி. வனமுள்ளதன் மாதிர கிரந்தம் காட்டில் அழியும் ராத்திரி. கரீரர்களில் மஞ்சுதேவே கடும் துளிதன் சடுல தாளத்தில் உழஞ்சு நிழலும் நிலாவும் நிறுத்தமாடுன ராத்திரி. உன்மாதிகள் உறங்காதிருக்கும் ராத்திரி.
0: உன்மாதிகளா? அதாருனா?
1: பைத்தியக்காரர் பிராந்த.
0: இது ஆண்ட பாட்டுனா? இதுவரை கேட்டதில்லே.
1: எட கழுதே, பாட்டு கவிதா, பாட்டு வேற கவிதை வேற. இது ஈ ஞான் இப்போ இவட நிலாவில் அறிஞ்சு ஹிருதயம் தொட்டெழுதியவர்கள் நினைக்க வந்தது மனசாயுடை.
0: ஒரு பைத்தியக்காரன் வேறொரு பைத்தியக்காரனை பத்தி எழுதியதுன்னு மனசிலாய்.
1: நீ ஆரை குடிச்சாலும் ஒட்டு பகவான் இல்லாத இங்கே வருது. நாளையன் பெரிய காசுகார் ராசாவு மாதிரி நீ என் அடிமை. புரிஞ்சுதா?
0: புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சுது. இப்பவே என்
1: அடிமைதான். அங்க பரையுது. நீ எனக்கு சின்ன தம்பி மாதிரி, எனக்கு ஞான் அண்ணன். எப்பொழுது அங்கே ஆயிருக்கும்
0: அண்ணா? போதும், எனக்கு தூக்கம்
1: வருது. போதே போதே, ഞാൻ ആരോട് സംസാരിക്കും? എനിക്ക് കള്ളു കുടിക്കുമ്പോൾ ആരോടെങ്കിലും മിണ്ടിയും പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കണം, എന്നാലേ ഒരു രസമുള്ളൂ. ആ അവരൊന്ന് വിളിച്ചാലോ?
0: ആരെന്നാ?

0: அண்ணா, என்னாச்சு? கதிர் இழுதா போயிட்டு இருந்தா அண்ணா? அல்ல, எந்த பத்தி? அண்ணே, நான் ஸ்ட்ராங் ஏர் டீ போடட்டுமா?
1: எடா பாலு,
0: ஓ,
1: நீங்க எடுத்து வந்திருக்கீங்க. குண்டல்பேட்டிலே சூரியகாந்தி பாடங்களில் நடந்தவா, அம்மையோடும் அப்பையோடும் தங்கச்சியோட ஒப்பம் ஜெமந்தி பூந்துலாம் போய கதவா, ஞாங்க கேட்டே.
0: ஏன் கதையா? நிஜமா சொல்லட்டுமா?
1: சொல்லு, சொல்லடா.
0: குண்டல்பேட்டிலே எனக்கு என்னோட மாமா வீடு இருக்கு. ஆவணி மாசத்திலே அவருடைய பாடத்தில் நிறைய வேலை வேணும். சூரியகாந்தி, ஜமந்தி, செண்டுமல்லி ஒக்க பூத்து பாடம் முழுவதும் நல்ல கலரா இருக்கும். என் தங்கச்சி பேரு ஜமந்தி தான், கூரும்பி பொண்ணு. செண்டுமல்லி பாடத்திலூட பூக்களொக்கெ பறிச்செறிஞ்சு சீரிச்சு ஒச்ச வச்சு அவள் அங்கே ஓடும், பின்னாலே நானும் ஓடும். ஒரு நாள் பூக்கள் பாடத்திலூட ஓடும்போதே தங்கச்சியே காணாதாய். அம்மா, அப்பா, மச்சி, பணிக்காரோக்கே ஜமந்திய தேடி பாயும். எல்லா இடமும் பருது நடந்தும். கொஞ்ச நேரம் கழிஞ்சு பூப்பாடத்தின் ஒரு வரம்பத்து அவளை கிட்டி சவிட்டி அரைச்ச ஒரு செண்டு மல்லி போல அவளோட சத்து கிடக்கணும்.